கேட்டுண்டுள்ளது இது ரேடியோ சாரங்கும் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியுள்ள நானுங்களும் சேஃபுல குத்தா ஸ்ரோத்ரங்களே. இப்ப கேபி அப்துல் காதர் குத்தத்தூர் எழுதியோ நங்களே நகமே தெரிஞ்சோன்னு ஈ ஒரு எழுத்துங்க. இது இப்ப கேட்டு வருவா. பிரத்தியொருத்த மனுஷனாயோனும் அவங்க ஜீவனத்துல தண்டோ இத்திமித்திரி தெரிஞ்சோன்றது நல்ல பிசியா. நங்களே நங்கமே சமா தெரிஞ்சுண்டு நங்கக்கும் நங்க முன்னல் போன்ற தெருடோ காணுக்கு சாத்தியாவரும். நங்களோ தௌர்பல்யத்தெல்லாம் நங்கமே குர்த்தி செய்யும்ட்டு அதுல சமாக்கியங்கு நாங்க ஜீவனத்துல சுலபத்துல ஜெயிக்கோக்கு சாத்தியாவரும். தண்ட தானு தெரியாதோனு தண்ட எல்லாம் எரிஞ்சு போய் போல சென்னிட்டு காந்திஜி சென்னரு. ஜீவனத்து பிரதி ஒரு ஹந்தத்திலும் ஆத்ம விவேச்சனை செல்றது நங்கக்கு நல்ல சகார தண்டு. நங்களோ வியக்தித்துவத்தை ரூபிசிறோ ஆசை நங்கக்கு இன்னிங்கு. காடுல சஞ்சரிசிறோ சிம்ஹா ஒரு ஒருக்க தண்ட மூத்துற திரிச்சிட்டு நடந்தோட்டு வந்து தெருடு பெரு நோக்கிய போல ஆத்ம விமர்சரோ ஹாதத்ரோ நங்கள நிஜ ஜீவனத்தில் ஆக்கிறது பாரி நல்ல பிசையா. துனியா ஒரு டொங்குரு திதிர முன்னலோ நின்று நீனே தித்திட்டு போடும் சின்ன தெரிஞ்சங்களோ பழக்கத்தை போல இன்னொருத்தர் தப்பு தேடுற முன்னலோ நங்களும் தப்புற சமாக்கிட்டு காட்டணும். தண்டு தானே ஜெயிசுறதிலே ஜீவனத்தை யசஸு அடக்காயிட்டுண்டு. பிரத்தியொருத்தனும் அவனுக்கு அவனே துஷ்மணன் இல்லைங்க அவனுக்கு அவனே செங்காய் செல்றதுல நாங்க அர்த்தாக்கியுள்ளோம். தண்டு விவேச்சனா சக்தியில் மிருகத்தோ காண்டி சிரேஷ்டமாயிட்டுள்ள மனுஷகு ஈ ஜீவன செல்றது ஒரு நமூத்து சத்துவ பரீட்சை ஆயிட்டிக்கிடு. ஜீவனத்துல பண்ட பிரத்தி ஒரு சமஸ்யரே ஆத்ம விவேச்சனில் பின்ன தைரியத்தில் எதிரசியப்பா நாங்களோ ஆத்ம பல விருத்தி ஆகும். நடக்கிறங்க இடம் காண்டே தெச்சங்க இடம் கிடார சொன்ன போல நடத்தமே நாங்கள் ஜீவனத்தில் ஓடுகு தயாராக்குற. இனி எஞ்சி நில்லு. நின்று பவிஷத்து ரூபிசுரோ இடி ஜவாப்தாரி நின்ற மேலுமே உண்டு. நின்று ஜீவிதத்தை பிரகாசமாய நிலையில கொம்பொண்டும் போல்தோ எல்லா சக்தி சாமர்த்திய செல்றது நின்றுமே உண்டு. நின்று முன்னல்தோ ஜீவனத்தோ நிர்மாணத்துக்கு இன்று நீனு கால் முன்னல்பி. இது சுவாமி விவேகானந்தரோ பழக்க. இது எத்தர அர்த்தபூர்ணமாயிட்டுண்டு. நின்றுமே உள்ளதிர பர்த்திந்திக்கு தேடுற சென்னிட்டு காந்திஜி சென்ன பழக்க. நாங்க அர்த்தாக்கியுள்ளோம். சாதனை இல்லான்ட்டே உத்தேஜன இல்லான்ட்டே பிரயத்னம் இல்லான்ட்டே ஜீவனத்தில் எப்பவும் முன்னொரு பிறகு ஆர்கும் சாத்தியா உள்ள செல்றது நேரு. நாங்களும் கர்த்தவியத்தை நாங்க ஒன்னும் கூடான்ட்டே ஆக்குற புட்டுட்டு பேர மனுஷம்மாரோ பகையில பழக்க பரியோகம் நாங்களுக்கு தெல்லும் ஹக்கில்ல. நாங்களும் நெசீபுரமே காத்தோன்ட்டு வெறும் சோமாரி ஆயிட்டு நேர எடுக்கிற பின்ன அக்கேரிக்கு நான் நிற்ச காரிய ஆகன்ட்டு போயப்பா அல்லாஹுர தூரது அது கண்டித்தமாயிட்டும் சமல்ல. ஈ விஷாலமாய துனியாவுல நாங்க அறியாத்து எத்தரமா பிசியாங்க நாங்கள முன்னுள்ளுண்டு. பேர ஆள்டு எதிர்லோ நாங்க தெரிஞ்சங்களை போல காட்டுறதுலே நாங்களும் அஜ்ஞான கண்டுத்து போவு. தெரியாததுல தெரியணும் சொல்றோ ஆ நல்ல நீயத்து நாங்களும் ஜீவனத்தை படிரே பத்தியம் போகும் நாங்களுக்கு சகக்கார ஆவரும். துவேஷா மத்சர செல்றது நாங்கள சமாஜத்து பர்த்திடகு சகரிசியங்கு. நேரு செல்றது சொபுரு படுறது பிரிசப்பாடு கிர்ஃபா சௌஹார்தத்தை செல்றது நாங்கள சமாஜத்தில் பின்ன சமுதாயத்தில் பரஸ்பர ஒட்டுகு சேரும் போல ஆக்குற. சாமாஜிக்கு பின்ன பௌத்திகமாயிட்டு நாங்க தீரா கீழ் மட்டத்தில் உள்ளோன்ட்டு பியரிச்சங்க. ஆ கீழறிமுறை தன் ஜீவிதத்து சரித்திர புட்டத்திர முன்னலு கீறிட்டு எடுக்கணும். நங்கள உள்ளோ ஆ நல்ல நீயத்தில் நாங்கள் ஜீவிதத்தை முன்னல் கொண்டதில் நாங்கள் எப்போதும் பிரயத்னம் ஆக்கியுண்டே இருக்கணும். பின்ன நங்களுள்ள நல்ல விவேச்சனா சக்திரை நல்ல தெருளை உபயோகிச்சிட்டு ஜீவனத்தில் முன்னல் பிறகு தீரியத்திர சிரமிக்கணும். ஜீவனத்தில் அமூல்யமாய நேரத்தை வர்த்தமாயிட்டு விடுக்காக்கான்ட்டே கலை சாகித்ய விஜயான சமாஜ சேவை சமுதாய சேவை செல்றோ ஆ நல்ல நல்ல க்ஷேத்திரத்தில் உபயோகிச்சிட்டு நல்மேற தெருளே முன்னல் போகணும். சுக்க துக்க ஆசை நிராசை நல்லே பெடுக்கு மதுரா கைப்ப சிரிக்க புல்பு செல்றோ இதெல்லாத்திலும் ஜீவனத்துல சைசியோன்ட்டு மானவீயத்தை நைத்திகத்தை பின்ன சௌஹார்தத்தை செல்றோ ஜீவன மூல்யத்தை தன் ஜீவிதத்துல சேர்ஸ் பாட்டியப்பா. ஜீவன செல்றது அர்த்தபூர்ணாயிட்டிக்கிடு சார்த்தக்காயிட்டிக்கிடு.

0: எனக்கு சமாதானம் பண்றீங்க இல்ல யானிச்சு எனக்கு சமாதானம் பண்றதுல ஏறு என்ன இல்ல என்ன ஜீவன கர்த்தாச்சு என்ன பதுக்கு தேவை இன்ச்சதாயமாக்கிறேன் கொத்துச்சு என்ன ஜீவனுக்கு அந்தியது தினபத்தில் என்ன பிராணா என் அண்ணகளை என் அத்திகளை போடும்
1: அதிகாரம்
0: என் அண்ணா என் அத்தியாண்டி அக்ளீர்வீர்ல பாத்து என்ன கேண்டேன் எல்லது தினக்கு தேவன பிரசாதம் அந்த பாயசோக விஷ கலட்டது பிரீத்தி அக்ல என்ன கைக்கு கொடுத்து கொடுத்தேன் ஆ விஷத்தை பாயசோனி அனுப்பறேன் ஸ்ரீமதி என் அண்ணே சந்தோஷடிப்போடு என் அத்திகை தெளித்தொந்திப்போடு ஐக்கெங்கு மரண வருடு அக்களுக்கு ஒரு பிரீத்தில பாயசோனி அனு பறத்து யாலோத்தோடு சேருவேன் போது
1: உடல்
0: என்ன கைத்தல் உத்தரிசி

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தின்று புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை கொத்தி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

கேட்டுள்ளார். இது ரேடி சாரும் குன் 07.8 FM. இது ரங்கு ரங்குரு ஜீவன முண்டியன்டுள்ளோ நானிங்களும் சேஃபில் குத்தார். ஸ்ரோத்திரங்களே, இண்டத்தோ ரம்சான் சில்சிலா காரியக்கிரமத்தில் பேரிடோ ஹெரிய சாஹித்தி லேக்கக கவி பின சிந்தக்காயிட்டுள்ளோ கேபி அப்துல் காதர் குத்தத்தூரு அயல்டோ நல்லத்தொரு புக்கில் நின்றுத்து ஜீவனத்தை பிரதிபிம்பிசிறோ மாணவியத்தை பின சௌஹார்தத்தை ஈ ஒரு எழுத்துங்க கேட்டுன்னு வருவா.

கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்குன் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியுள்ளோ நானிங்களும் சேஃபில் குத்தார் ஸ்ரோத்ரங்களே. இப்போ கேபி அப்துல் காதர் குத்தத்தூர் எழுதியோ நாங்களே நங்கமே தெரிஞ்சோன்னு ஈ ஒரு எழுத்துங்க. இது இப்போ கேட்டோன்னு வருவா. பிரதி ஒருத்த மனுஷனாயோனும் அவன் ஜீவனத்தில் தண்டோ இத்திமித்திரை தெரிஞ்சோன்றது நல்ல பிஸியா. நாங்களே நங்கமே சமா தெரிஞ்சோண்டுங்கு நங்கக்கும் நாங்கள் முன்னல் போன்ற தெருடோ காணுக்கு சாத்தியாவரும். நாங்களோ தௌர்பல்யத்தெல்லாம் நங்கமே குருதி செய்யும்ட்டு அதில் சமாக்கியங்கு நாங்கள் ஜீவனத்தில் சுலபத்தில் ஜெயிக்கோக்கு சாத்தியாவரும். தண்டை தானு தெரியாதோனும் தண்டை எல்லாம் எரிஞ்சு போய் போல சென்னிட்டு காந்திஜி சென்னரு. ஜீவனத்தோ பிரதி ஒரு ஹந்தத்திலும் ஈ ஆத்ம விவேச்சனை செல்றது நங்கக்கு நல்ல சககார தண்டு. நாங்களோ வியக்தித்வத்தை ரூபிசிறோ ஆசை நங்கக்கு இன்னிங்கு. காடில் சஞ்சரிசிறோ சிம்ஹா ஒரு ஒருக்க தண்டு மூத்துரு திரிச்சிட்டு நடந்தோட்டு பந்தும் தெருடு பெரு நோக்கிய போல ஆத்ம விமர்சரோ ஹாதத்ரோ நாங்களோ நிஜ ஜீவனத்தில் ஆக்கிறது பாரி நல்ல பிசையா. துனியா ஒரு டொங்குரு தித்திரம் முன்னரோ நின்று நீனே தித்திட்டு போடும் சொன்னோ தெரிஞ்சங்களோ பழக்கத்தை போல. இன்னொருத்தரு தப்பு தேடுற முன்னலோ நாங்கள் நங்களும் தப்புற சமாக்கிட்டு காட்டணும். தண்டை தானே ஜெயிச்சுறதுலே ஜீவனத்தை யசஸு அடக்காயிட்டுண்டும். பிரதி ஒருத்தனும் அவனுக்கு அவனே துஷ்மன் அல்லங்கு அவனுக்கு அவனே செங்காய் செல்றதுலே நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். தண்டு விவேச்சனா சக்தியில் மிருகத்தோ காண்டி சிரேஷ்டமாயிட்டுள்ள மனுஷகு ஈ ஜீவனை செல்றது ஒரு நமூத்தோ சத்துவ பரீட்சை ஆயிட்டுக்கிடு. ஜீவனத்தில் பண்டு பிரதி ஒரு சமஸ்யரே ஆத்ம விவேச்சனில் பின்ன தைரியத்தில் எதிர்சியப்பா நாங்களோ ஆத்ம பல விருத்தி ஆகும். நடக்கிறங்க இடம் காண்டே தெச்சங்க இடம் கிடாரா சொன்ன போல நடத்தமே நாங்களும் ஜீவனத்தில் ஓடகு தயாராக்குற. ஏனி எஞ்சி நில்லு. நின்று பவிஷத்தை ரூபிசுரோ இடி ஜவாப்தாரி நின்ற மேலுமே உண்டு. நின்று ஜீவிதத்தை பிரகாஷமாய நிலையில் கொம்பொண்டும் போல்தோ எல்லா சக்தி சாமர்த்திய செல்றது நின்றுல்கமே உண்டு. நின்று முன்னல்தோ ஜீவனத்தோ நிர்மாணத்துக்கு இன்று நீனு கால் முன்னல்வி. இது சுவாமி விவேகானந்தரோ பழக்க. இது எத்தர அர்த்தபூர்ணமாயிட்டுண்டு. நின்றுல்கமே உள்ளதிரே பர்த்திந்திக்கு தேடுற சென்னிட்டு காந்திஜி சொன்ன பழக்க நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். சாதனை இல்லாண்டே உத்தேஜனை இல்லாண்டே பிரயத்னம் இல்லாண்டே ஜீவனத்தில் எப்பவும் முன்னொரு பிறகு ஆர்கும் சாத்தியாவுல செல்றது நேரு. நாங்களோ கர்த்தவியத்தை நாங்கள் ஒன்னும் பூடாண்டே ஆக்குற புட்டுட்டு பேர மனுஷம்மாரு பகையில் பழக்க வரையோகு நாங்களுக்கு தெல்லும் ஹக்கில்லை. நாங்களும் நெசீபுரமே காத்தோன்ட்டு வெறும் சோமாரி ஆயிட்டு நேர எடுக்கிற பின்ன அக்கேரிக்கு நான் நிற்ச காரிய ஆகன்ட்டு போயப்பா அல்லாஹுரை தூரது அது கண்டித்தமாயிட்டும் சமல்ல. ஈ விஷாலமாயு துனியாவுல நாங்கள் அறியாத்து எத்தரமா பிஸியாங்க நாங்கள முன்னுள்ளுண்டு. வேற ஆள்டோ எதிரிலோ நாங்கள் தெரிஞ்சங்களை போல காட்டுறதுலே நாங்களோ அஜ்ஞான கண்டுத்து போவோம். தெரியாததுரே தெரியணும் சொல்றோ ஆ நல்ல நீயத்து நாங்களோ ஜீவனத்தை படிரே பத்தியும் போகும் நாங்களுக்கு சககார ஆவரும். துவேஷா மத்சர செல்றது நாங்கள் சமாஜத்தோ பர்த்திடோகு சககரிசி எங்கு. நேரு செல்றது சொபுரு படுறது பிரிசப்பாடு கிர்ஃபா சௌஹார்தத்தை செல்றது நாங்களே சமாஜத்தில் பின்ன சமுதாயத்தில் பரஸ்பர ஒட்டுக்கு சேரும் போல ஆக்குறது. சாமாஜிக்கு பின்ன பௌத்திகமாயிட்டு நாங்க தீரா கீழ் மட்டத்தில் உள்ளோன்ட்டு பியரிச்சங்க. ஆ கீழறிமரே தண்டு ஜீவிதத்தோ சரித்திரரோ புட்டத்திரே முன்னலு கீறிட்டி எடுக்கணும். நங்கள்ல உள்ளோ ஆ நல்ல நீயத்தில் நாங்கள் ஜீவிதத்தை முன்னல் கொண்டதில் நாங்கள் எப்போலும் பிரயத்னம் ஆக்கியோண்டே இருக்கணும். பின்ன நங்களுள்ளோ நல்ல விவேச்சனா சக்திரை நல்ல தெருளை உபயோகிச்சிட்டு ஜீவனத்தில் முன்னல் பிறகு தீரியத்திர சிரமிக்கணும். ஜீவனத்தில் அமூல்யமாய நேரத்தை வர்த்தமாயிட்டு பெடுக்காக்கான்ட்டே கலை சாகித்ய விஜான சமாஜ சேவை சமுதாய சேவை செல்றோ ஆ நல்ல நல்ல க்ஷேத்திரத்தில் உபயோகிச்சிட்டு நல்மேற தெருளே முன்னல் போகணும். சுக்கா துக்கா ஆசை நிராசை நல்லே பெடுக்கு மதுரா கைப்பை சிரிக்க புல்பு செல்றோ இதெல்லாத்திரம் ஜீவனத்தில் சைசியோன்ட்டு மானவீயத்தை நைத்திகத்தை பின்ன சௌஹார்தத்தை செல்றோ ஜீவன மூல்யத்தை தண்டு ஜீவிதத்தில் சேசு பாட்டியப்பா ஈ ஜீவனை செல்றது அர்த்தபூர்ணாயிட்டிக்கிடு சார்த்தக்காயிட்டிக்கிடு.

0: எனக்கு சமாதானம் பண்றையும் இல்ல. யானைக்கு எனக்கு சமாதானம் பண்றதுல ஏறந்து என்ன இல்ல. என்ன ஜீவன கர்த்தாச்சு, என்ன பதுக்கு தேவன் இஞ்சதாய மாத்திரே கொத்துச்சு,
1: என்ன
0: ஜீவனுக்கு அந்தியத தினபத்தில்
1: என்ன
0: பிராணா, என் அண்ணகளை என் அத்திகளை போடும், என்ன மரணதாசரி என் அண்ணலா என் அத்திகளை பயக்கு வந்து அரமனட்டு யான் அக்கல பாலுக்கு முள்ளாது பதுக்கு வந்து
1: பாயசோக்கு
0: விஷ கலட்டது பிரீத்தி ரக்கல என்ன கைக்கு கொடுத்து கொடுத்து ஆ விஷத்த பாய்சோனி யான் பருப்பே ஸ்ரீமதி என் அண்ணே சந்தோஷடிப்போடு என் அத்திக்கு தெளித்தொந்திப்போடு ஐக்கு எங்கு மரண வருடு அக்கள் கருப்பு பிரீத்தி பாய்சோனி யான பருத்து யாலோக்கோடு சேருவேன் ஆண்டு யானு சைத்தன வங்கி கலிகளை ஈ ஊருடையும் தெரவில்லை அக்கள் துச்சன பாத்திர கேனது என்ன விடுதி மூலம் நடக்க பரப்புற ஸ்தித்தி யாலோ கொடுத்தது யான் தேரவில்லை
2: மனசு
0: கைத்தி

மாத்தர்ல வன் பேரு கோரிக்கை தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கை பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான் நிக்கலாம் சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

யானு ஹுசைன் காட்டி பள்ள பாத்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்து பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க அன்னைக்கு கேந்து போரு துளு பாஷ எங்கள்னா அப்ப பாஷ ஆயினர் தாத்திர நிக்கலு மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிளே சாரங் ரேடியோடு துளு காரியக்கிரம பிரசார வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கலாம் புரோத்சாக குரலை

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில இருந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொத்தி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.